காசி வல்லட்டு கண்ணத்தே, காசி வல்லட்டு தின்னத்தே, மனுஷ கம மினி சுனி, காசி வாசி அத்தி அயலங்க பூமி கை கண்ணட்டனே, மனுஷ கம மினி சுனி, காசி வல்லட்டு கண்ணத்தே, காசி வல்லட்டு தின்னத்தே, மனுஷ கம நீ சுனி, காசி வாசி அத்தியாயங்க.

0: பவட்ட லொல்வி ஆசாவின் பவுக்கல சேம சத்வைன்டம நெவத்த இப்ப துணவிட்ட தமன் சித்தனலசின் பெவத்திய நுகக்கிய இபந்தான் அப்பாயே யமராஜு லாங்கட்ட கினகோஸ் கரணலாத பவு விமசா நிசி தண்டுவாம்
1: சுதில குவாம் விதுலிய சேம தினகம ரடபுரா லொவபுரா சதேவ ஜனதாவ வெத செத்த சாந்திய ஆரக்ஷாவ சஹா ரகவர்ணிய பெனிச விகாசே குருன் லபன சர்வராத்ரி பரித்ரான தர்மதேஷ்னாவ மெத்தன் சிட்ட கின ஏமட்டாய் மே சூதானம மகா காருணிக ஊ அசரண சரண ஊ த்ரைடோ திலக ஊ சாந்தி நாயக ஊ திலோ குரு சம்மா சம்புது பியானன் வான்சே புரா பன்சாலிஸ் வசக் முழுல்லே புதுன் வஹன்சேகே ஸ்ரீமுகையன் தேசனாக்கல வதால சத்ரவரன் திவியான் பேவிம் பிரியக்கல மகாத்பல மகாபல மகானிசம்சதாயக ஊ பிரித்தேசனாவ ஸ்ரவணிய கிரீமட்ட தெங் அப்பி சூதானங் வெமு பரிசமந்தத்தோ தாயதி ரக்கதீதி பரித்தங் பிரித்த சேம ஆக்காரியக்கிம்ம ஆரக்ஷாவ சலசன்னேய எதா தும்பியங் வெலாகத் விசாலா மகானுவர யலி சுகித முதித ஊயே புதுன் வஹன்சே பிரமுக ஆரிய மகா சங்கரத்னே விசிங் சஜ்ஜாயனாக்கல ரத்ன சூத்ர தேசனாவே ஆனுபாவயனி எசே மகத்பலகின தின சூத்ர தேசனாவங்கின் சமங்வித ஊ மே பரித்ரான தர்ம தேசனாவ மெதன்சிட்ட ஆரிய மார்கேஹி கமங்கரண்ணா ஊ மகா சங்கரத்னய தேசனாக்கரும் லபன பிரித்த மகத்பலை மகானிசம்சதாயக்காய் மகாபலகதுய் சதஹவ பிங்வதுனி பிங்வதியனி பரித்ரான தர்ம தேசனாவ ஆரம்ப கிரீமட பெற திசரணிய சகித பஞ்சசீலிய சமாதங்கீம சந்தஹா
2: அவசராய் சுவாமின் வஹன்சே
1: நமஸ்கார
2: நமோ தா